ஹமகஷ்வரும் உடுதகாய் பிம்கு விரிகம் அவ்வோஹம் மில்குய் ஒடிகம் வா கமாய் அவ்வோஹ் ஃபியவா தியபாமி ஹுன்னங் இவ்விஸ் எஹி தெரியகு அதி நஸ்ரு தேனே மீஹகுஸ் நெக்கங் கலேஃபானு தெனுவடானு கண்ணவம் தோவே.

அதி நுதன்ன மீஹும் புனஃபூவே அவ்வா சீதா திமம்மென்ன பஸ் வஹை நுகுரவனி கீவிகெம்பாவே நுவத முஹம்மதுகே ஃபானுகே பஸ் ஃபுளு தெதுகம்கே ஹெக்கே திமம்மெங்கே காதன் நானனி கீவிகெம்பாவே ஹம எஃபதைங் எவரெங்கே குரிங் உளுணு உம்மெத்தவுகே மீஹும் புனீவெஸ் எவரெங்கே புனுமா எஃபத புனுமெகே எவரெங்கே ஹித்தவனி எக்கொய்வெகென்னே ஏஃபத கந்த யகீன் குரா மீஹுன ஹம கஷ்வரும் திமன் ரஸ்கலாங்கே ஹெகித பயாங் குரவ்வா இங்கே வீமே.

0: ஹி ஃப்ராஸ் ரஷி ஃப்ராஸ் ஒத்தி ஹிஃபா ஹிட்லர் எக்கோ அதுதா ஏதோ ஃப்ராஸ் ஹிஃபி ஹிட்லர் ஃப்ராஸ் ஹிஃபி தத்தின் ஹத்தர்து மூலி ஃப்ராஸ் ஏமா ஃப்ராஸ் மினிமம் குரம்வெகே மீ இத்திஹாதி பாரத அமெரிக்கா ஆயாதே இங்கிரேஸ் விலாத்தா ஹிட்லர் அது கொள மீ தெதுவி இத்திஹாதி பாரத குளிகே நோமண்டிக்கியா தனக்கே ரஷெக்கே மீ அனே அதிர்மச்ச ஃபேபி ஏ ஃபேபி ஃபேபும் ஃபேபேகிங் ஏ ஃபரன்சஸ் விலாய் மினிமம் குறி ஹிட்லருக்கு பாரத்தக்கு நோண்டி ஜெர்மனுக்கு பாரத்தக்கு அத்தரும் எகால கமக்கே மீ குரணி ஈரான் மினிமம் குரணியே நோண்டி ஈரானங் எவருக்கு பொடு பாரக்கே மீ ஃபோன் வாழ இக்ஸோதி பாரி வாக்கேக்கு ஈரான் எக்கோ கருக ஹிஃபனியே இங்கே எக்கோ மெஹம் பொனியருக்கு ஈரான் அது கூட ஃபியோர் ஃபோன் சாரி சங்கார ஈரான் ரெக்கேன் பேவரு கொத்தம் ஹுரி ஹோதா அமெரிக்கா அனுஸ் எங்கே ஈரான் ரெக்கே கொத்தம் விஸ் ஏமா மிஹார் சுவாதக்கி மிஹார சம குரீக கொத்தம் எக்கலை அஸ்கரி கொத்தும் அடுவெருவி கொத்தம் வரவ் வருகது வரப்பொடு வரப்பும் எக்க குணா துணியக நெவ்வரும் ஆமாம் மீகவி சம் எப்போ போய் கண்டாமி ஃபத்துரன் மீதன் துணியக நெவ்வரு ஃபியோல் தைக்கே மீறி ஏதோ மீ அம்மா பொடு எக்க டிடேக்கே மீ கண்ணனி பொனியருக்கு அமெரிக்காக்கு ஃபியோல் தம்பி தஜ்ருபா கொண்டு தென் இத்துரங்களான ஒத்தி மது ஃபியவாளி வரம் மது ஃபியவாளி சுவாதக்கி எஹுரிஹா ஃபியோல் தக்கே தென் மேல மிஹார் மீறி நத்தி ஜஹாசு குறிதானு ஏ சுவாதக்கி ஹாம குரீகவிஸ் பொடு கொஃப எக்க குணா வர ஃபுப்பாஃப நத்தீஜா நுணரவி வேகி ஹங் எச்சி ஃபலாஜார் வரப்பொடு அகே அடுக்குவாத்தக்க மேக்கு நத்தீஜா நுணுக்கு தனி அலாக்கி நுவானே கொண்டே ஹாம பொடு ஃபுப்பாமே ஃபலாஜும் கா கவெம்மி பொடு அடி நெருஃபா மீகவி சுவானே அம்மா இக்க விஷ்ணு எக்க அவனு கியாதினுஃபா
1: அது அமெரிக்காக்கு ரைஸ் டொனால்ட் ட்ரம்ப் தக்க வாகத்தக்கி பை ஹருகஷி உங்கே தோற வெஸ் பை ஃபார் தேது ஹகீகங் ஹா சாஃப் நூம் வாகத்தக்கி மிகுத்து அழுமென் நம் எஃப் எம் எஃப் ஃபா குரவுன் எ வாகக்கே மீ அமெரிக்காக்கு அஸ்கரியாகி வெலுமுகே தஷும் ஹுர்முஸ் கண்டோலிங் எத்தம் மில்லியன் ஃபீஃபாய்கி தேவ் நேரஃபா வாக்கம ஈரான் நேகி மிஹாரு ஈரானுக்கு கண்ட்ரோல் எ கண்டோலிக நெக்கமங் எவ விதாடுவே மிகமுகே ஹகீகத்தை கோபாத்தோ
0: அவள் வாக்கே மிதத்திரங் அடு அறுவ ஆக்தி வாக்கே போய் வரக்கின சொருஹி தகுதி வாகத வரக்கின செயல் தகுகே போரி ಹಿಂಗೇತೋ ವರಗಿನ ಕುದಿ ಕುದಿ ಶಾರ್ಟ್ಸ್ ತಗೋಸೆ ಬಹುರಿ ತಿ ವಾಹಕ ತಿ ಹುರಿ ಆ ವಾಹಕ ಬಜಾರು ಅಮೆರಿಕ ಆಮಿಲ್ಯ ತೀಗಸ್ ಬೇಜಾರ ಫೋತಿ ಹಿಂಗೇತೋ ಟ್ರಂಪ್ ವಿದಾಳು ತೆಲುಗು ಎವ್ಯಸ್ ಮಸ್ಸೇನೆ ತೆ ತೆವ ಮಿದನೆ ದರಶಿ ಅಗು ತಿಮಣ್ಣ ಮೆಂಗ್ ಎತ್ತ ಮಿಲಿಯನ್ ಫೀಫಾಗೆ ತೆವ ಬೇರು ಕೊಫಿನಿ ಈರಾನ ವಾಗ ಒಮಾನ್ ನಾ ಬ್ಯಾರ್ವೆಗೆ ಒಮಾನ್ಗೆ ಅಸ್ಸೇರಿ ಫಶು ಈರಾನ ರೇ ಕ್ಯಾಶ್ ನುಜಿ ಎ ವಾಗತಕ್ಕೆ ಈರಾನ್ಗೆ ಹುರಿ ಆಚೆ ತಿಮ್ಮನ ಹಲಾಕು ಜಾಹಿ ಮೀರಾಟಕ ನೇಗೆ ವಾಣು ಆಯ್ ಹಿಂಗೇತೋ ಎಹಮ್ ಬುಣಿತ ಐರ್ಕೊಳಗೆ ತೆರೆಗೆ ಅಮೆರಿಕಾಗೆ ಟ್ರೆಷರಿ ಸೆಕ್ರೆಟ್ರಿ ನೋಡಿ ಮಾರಿ ವಜೀರ್ ವಿದಾರುಣಿ ತೆಲುಗು ಆಗುದಾನಿ ಮಚ್ಚಶಿ ಎಹಾ ಬಾರು ತೆವು ಬೇರು ಕುರಾ ನಮ ತೆಲುಗು ಆಗು ಮಚ್ಚಕ ನೋಡೋಣ ದಾವಿಕಿ ಏಮ ಅಮಿಲ್ಯ ಮಿ ಬೇಜಾರು ಹಿಂಗೇದು ಅದು ಕುರಿಯವಸ್ ದಾನಿ ಮಚ್ಚಶಿ ದೆನ್ ಒಳಗಂಗ್ ಗಾಗಣಕ ಬುಡವಣಿ ಏ ಈರಾನ್ಗೆ ಸೌಬುಣ್ಣಿ ಈರಾನ್ಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ನಿನ್ನಮ ಕಿವಿಗಂತೋ ತೆಲುಗು ಆಗು ಮಚ್ಚ ದಾನಿ ಏಕ ಅಣಕೊಳು ಮಿ ಹುರುಮಸ್ ಕಂಡೋಳಿ ಹಿಂಗೇತೋ ಮೀ ಹುರಸ್ಕುರ ಅವಳು ಅಂತ ಬಲ ಕುಂಫುಡಿ ತಂಗ ಬಹುದು ಬಲ ಫರಾತಕಂ ಗುರಣಿ ದ್ವಾಲಕಂ ಹಾಯ್ ಎನ್ನುವ ತಹತಕವರೆಗೆ ಏನಕ್ಕೆ ನುಣುಕುಮೇ ಮೀ ದ್ವಾಲಕ ಸತೇಕ್ ಸಾಲಿಸ್ ಸತೇಕ್ ತಿರಿಸ್ ಫಹೆ ಸತೇಕ್ ಸಾಲಿಸ್ ವರಕ ನುಕುಣ್ಣ ಹೆಚ್ಚಿ ನುಕುಣ್ಣ ತನೇ ಮೀ ದ್ವಾಲಕ ಏಕಮಕು ಎಮ್ಮೆ ವರ್ಗದ ಹಂಗುರಾಮ್ಯಾಗ ದೋಸ್ವರ್ಗ ಸತೆ ಹಾಯ್ ಹತ್ತೆ ವರ ನುಕುಮೇ ಏ ಈರಾನ್ ಉದ್ದದೆ ಹೆಚ್ಚಿ ಹಮ ಮಿಹಾರ್ವಸ್ ಮೀ ರಿಪೋರ್ಟ್ ತಂಗ ಟ್ರಂಪ್ ಎಹೆಂ ವಿದಾಳೆ ಫಹಂ ವಿಸ್ ಹಮ ರಿಪೋರ್ಟ್ ತಗೋ ಮೀ ಬುರಣಿ ಮೀ ಕುಂಫುಣಿತ ಕಾಹವಾದಿ ಹಾಯಿಂಗ್ ಹತ್ತಕ್ಕೆ ಅನುಕೊಂಡೆ ಹೇಮ ಟ್ರಂಪ್ ಇದಕ್ಕೆ ಕಾವಾಗ ದೇಕೊಳ್ಳೇನು ಜಿ ಅನ್ಕೊಳ್ಳೋಣ ತೆಲುಗು ಆಗ ಮಚ್ಚದ್ದನಿ ಮ್ಯಾರ ನೋದಿ ಹತ್ತರಕ್ಕೆ ಹೆಂಗೆ ಹಿಂಗೇತೋ ಏಮ ಟ್ರಂಪ್ ಹೆಂಗೆ ವಿದಾಳವಣಿ ಮ್ಯಾಗೊಂಡು ದೇಸೋಬಕ್ಕೆ ಅವ್ರಿ ಮಹಲ್ಲಿರೋಂಗೆ ಕಂಗ್ ಗೋರಿ ಫಾಕು ಎಸ್ಸೋಬಕಿ ದೇರಣು ತಿಮ್ಮಣಗೆ ಬಾರೆ ಬೋತಿ ಹಗೀಗತ್ಗೆ ಅಮೇರಿಕಾ ಮೇತಿ ಅಮ್ಮ ವರ ಬೊಡ ಸ್ಟೆಜ್ ಗೊತ್ತು ಬಲಿಯಫ್ ಮಕ್ಸದ ಹಾಸು ನೋವೆ ಅಮ್ಮ ಲದುವಣ್ಣ ಹಿಸಾಬಕ್ಕೂಸ್ ಉಮಾನಸ್ ಅಮೇರಿಕಾ ಹಗೀಗತ್ಗೆ ಬೇರೆ ಎಣ್ಣುವಿ ಹಿಂಗೇತೋ ಕಿತಂ ಪ್ರೆಷರ್ ಕೊಡಿಸ್ ಒಮಾರ ಬಿರುಸ್ ತಕ್ಕಾಫಿ ಒಮಾನ ಬೊಂಗಳ ಅಣಕಮಿಸ್ ಏಮ ಅಮೆರಿಕಾ ದೇರಣು ಅಣಕಮಕಿ ಎಕ್ಕಲ ಮಿಗೊತ ಭಯಾನ್ ದಿನಿಮ್ಮ ಬಾಜಾರುಗ ಅಗುದವ್ವಾಣಿ ಮಿಹಾರು ನೀ ಹುಣಕಣ್ಣೇಗೆ ನೆತ್ತೋ ಅಮೆರಿಕಾ ಸಿಡ್ರ ಆಪರೇಷನ್ ಹಿಂಗಿಕಮೆ ನುಕಮ್ ನುಕಮೆ ಇಕಮ್ ಎವ್ಎಸ್ ಆಪರೇಷನೆ ಹಿಂಗಿಕಮ ಕಣ್ಣು ಬುಣಿ ಹಿಂಗೇತೋ ಏಮಿಕಮ್ ಬಲಾಫರಾತಂಗೆ ಬೋರಿ ಈರಾನ್ ಉಬ್ಬುಣಿ ಅವ ಖಂಡ ಎಳಿಗೆಂದುಗೆ ಈರಾನಂಗೆ ಹಿಂಗೆ ಅಮೆರಿಕಾಯಿಂಗ್ ಉರುದುಣ್ಣಂ ಹಥಿಯಾರು ಗೆನೆಸ್ ಏ ಹಥಿಯಾರು ರಕ್ಕಾಕೊಫ್ ಏಗೆಂಗ್ ಈರಾನ ಹಮಲಾದ ರೇವಿಕ ಏ ಮಾದುರುಗ ಎತ್ತನೆ ಈರಾನ ಗಾಯನಕ ದಿಹಾಸ್ ಕಿಲೋಮೀಟರ್ ದುರ್ಗ ಎತ್ತನೆ ಉರ್ದುನಕ್ಕೆ ಮೀ ಈರಾನ ತಿರಿಯಕ ಕಿಲೋಮೀಟರ್ ಕ್ಯಾರಿಗ ಎತ್ತನೆ ಮಿಥನುಗ ಅಮೆರಿಕ ಅವರಿಗೂ ಆಪರೇಷನ್ ಈರಾನ್ ಕುರುಮತಿ ಹಿಂಗಾರ ಈರಾನ್ ಹೆಂಗೇನಿತು ಮೀಗ ಬುದ್ಧಿಗೆ ಬದುಕುರಿ ವಾಕ್